0: அதை அத்துணை இருக்கிற அதை தன்சிது புனிக்க மாட்டமோ
1: நேரோ
0: மங்கன் ஞாவே சரஸ் வி பி ஜாண்டா.

0: சாப்பாத்தி ஒரே
1: போஞ்சாவிஸ் இபிபி பாலூர் அரிஸ் எங்கே தெய்வோ தித்தியாங் தன் ஜாகி புரோன் உலா உயாக் தி ஜாகி ரிங்காங் தித்தியாங் யாடி அஸ்டோன் அரி காலு ஞானங் யாடி அஸ்டோன் அரி காலு மாத்தி ஏ
0: யாடி அஸ்டோ
1: Kadia sapuni keje, ya dia tun unduke ane jelek, ane melah sadir tidang mengiringan.
0: Ya ane sampun iratu.
1: Apa nih?
0: Yang sampun iratu.
1: Nak dong dodak kita juga di pengkolan ya ni, labu sih balik.
0: Mana kau yang anjang malah ngelanturang kan?
1: Nggih, lanturang ben.
0: Titiang tan panjang matur.
1: Ingge yang sampun wenten pikudo to iratu. Nenten je panjang malih hitungan titiang jagi ring titiang.
0: Laris madal.
1: Inggih kalepun keraris sareng sami puni kenunasah.